0: பேசாக
1: கொஞ்ச கடிகை இருந்து தூதியான போடியே என்ன நாளை மகரந்தில காண்டு தேவரே கொஞ்சம் தைரிய பத்தணி எங்கு ஆண்ட இத்து கொஞ்சம் இருக்கிற சமாதான ஆண்டு எங்கு
0: அந்த
1: இத்தே துணக்கு இருக்கு நிர்ணயமே எட்டாண்டு தோற்று எங்கு
0: அந்த
1: தயந்து பண்டா
0: தாய்
1: கூடி கொஞ்சம் பாத்திரம் உண்டத்து ஆப்புன பூர எட்டேக்கு
0: எட்டேக்கு
1: பண்டின பாத்தரடு ஈரிட பத்தாரு இருந்தாண்டு ஆண்டா இருந்து இல்ல என்று பண்பு நெத்து ஈரு லோகதுள்ளே
0: என்ன
1: ஜன்ம சார்த்தகான என்ன பாத்தரகு பேத்த பாத்தேரில் திக்கொந்திச்சு பணியை ராப்புல ஈரே அனுகிரகம் வலுத்துதாரு ஈரே கொர்ணஞ்சின புர்சாதையான புடிச்சின் பண்ணி சத்திய உண்டு பண்ணலே அப்பண்ட ஈர்ன பாத்திரதல்ல ஈர்ன ஒட்டும் மிரிலோக பண்ட ஈர்ப்புன ஜாகி யான பரியர கண்டிதா தயாருல்ல
0: மைசகே எழுவேறு சிரிக்கலாக்கு லேட்டு ஆஜ் ஜனக்கு வடக்கதாலி ஈ கடேதால மைசகே సిరిలో కొడు నికులు పుట్టోడు నాన్న పూర్వలో జన్ముడు నికులు ఎడ్డమలు తిప్పుడు ఆ పుణ్యద ఫలోడు దావరా సిరిలో కొడు బంగారిన్న అరమనటి పుట్టుబల తర నికులు సత్యుడు పుట్టు నకులు సౌదుడు బలత్తు నకులు నికులు అత్త అప్పే బిజ్జలు రిజలు అమ్మే పెద్ద అంచిత్తున జన్మ నికుల అపగాణ అంచిత్తున ఆ పొన్ను బాలే ఇని ఈ లోకవారి ఈశ్వరుకి పొడివ్యాధ బర్పాలను పండ సౌభాగ్య
1: అంది
0: நம ஒட்டாது மிரிலோக்கு போடு ஈ விஷய நின்ன ஆஜிஜன பல்தியல் தெரியோடு அவு தெரியோடு அகலேக்கு அகலேக்கு பாரி சோஜிகாவுடு ஐ காது ஏழு ராத்திர என்ம பகல் பாடி பாக்கு தெப்பந்து லெக்க ஈ ஜக

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்து மண்

ஜோடாது பருவன மிரிலோகதடேகு, ஜோடாது பருவன மிரிலோகதடேகு, கேடாவு பண்ணும் புன செக்குன்னு புட்டுது, கேடாவு பண்ணும் புன

காத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான் பத்து.

0: போகலன கப்பு கப்பு பண்டந்தோ ஊரி குட்டே மல்தொந்தோ குட்டனுக்கே பதறந்தோ
1: உந்துமே.